0: 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கேவி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசீரு ஹாசன பிரியை தொடங்கும் புலியூர் துரசாமி ஐயர் கீர்த்தனை நாட்டை ராகம் ஆதித்தாளம்.
2: We now present a Veena recital by Meenakshi Somasundaram. She is accompanied on the mridangam by KV Prasad. She begins with Sarasi Ruhasana Priye in Rag Naatai set to Aditaal, a composition by Puliyur Duraiswamy Ayyar.

0: நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Naatai, you just heard a composition by Puliyur Duraisamy Iyer.
0: அடுத்து ஸ்ரீ சத்யநாராயணம் என தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி சுபபந்தராளி ராகம் ரூபகதாளம்.
1: She now presents Shri Satyanarayanam in Rag Subapantuvarali Satyarupakam Thal, a composition by Muthuswami Deekshithar.

0: சுபபந்துவராளி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் கிருதி கேட்டீர்கள்.
1: In Raag Subapanthuvaraali, that was a composition by Muthuswami Deekshithar.
0: மறுக்கேளரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதிதாளம்.
1: She now presents தியாகராஜர் composition மறுக்கேளரா in Raag Jayanthasree set to ஆதிதாள்.

0: ஜெயந்தஸ்ரீ ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Jayanthasree, that was a composition by Thyagarajar.
0: ராகம் டிடிஹெச்சில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை ஒளிபரப்பப்படுகிறது. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இனி எவரி மாட்ட என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH, Anytime Indian Music. You are listening to a Veena recital by Meenakshi Somasundaram. She is accompanied on the mridangam by K.V. Prasad. She continues with Yevari Mata in Ra Kambodi, set to Adi Thal, composition by Thyagarajar.

0: இதுவரை மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH, you were listening to Aveena recital by Meekshi Somasundaram. She was accompanied on the Mirdangam by K.V. Prasad.
0: Padaippu, Chennai Vanuli Nilayam, Ragam DTH, Enneramum Indi Isai, 24 Mani Neramum, Idada Oliverappu, Ungalukkaga.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத பிறப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகசுர இசை கேட்கலாம். சார்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். முதலில் நிரவதி சுகதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ரவிச்சந்திரிகா ராகம், ஆதித்தாளம்.
2: We now present a Nagaswaram recital by Padiyanallur E. Pani. He is accompanied on the tavil by Satambadi S. Nagarajan. He begins with a Thyagarajar composition, Niravadi Sugada, in Rag Ravichandrika, set to Adita.

0: ரவிச்சந்திரிகா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Ravindrika, that was a composition by Thyagarajar.
0: அடுத்து சாமோதம் சிந்தையாமி என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி சுத்த தன்யாசி ராகம் மிஸ்ர ஜாபுதாளம்.
1: He now presents Samodam Chintayam, a composition by Swati Tirunal in Rag Sudha Danyasi set to Misra Chaputal.

0: சுத்த தன்யாசி ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதி கேட்டீர்கள்.
1: In Rag Sudha Danyasi, that was a composition by Swati Thirunal.
0: தலைமகளே என்று தொடங்கும் எம்எம் தண்டமணி தேசிகர் பாடல் சரஸ்வதி ராகம் ஆதி தாளம்.
1: He now presents a composition by MM Dandapani Desar, Kalaimagale in Rag Saraswati set to Aditaal.

0: சரஸ்வதி ராகத்தில் எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடல் கேட்டீர்கள்.
1: In Rag Saraswati there was a composition by MM Dandapani Desikar.
0: ராகம் டிடிஎச்சில் பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. சாத்தம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில், அடுத்து வரலட்சுமி நமோஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை கௌரி மனோகரை ராக ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Nagaswaram recital by Padiyanallur E. Palani. He is accompanied on the tabla by Sathambadi S. Nagarajan. He continues with Varalakshmi Namostute, a composition by Mysore Vasudevachar in Rag Gauri Manohari set to Rukam Tal.

0: கௌரி மனோகரி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Raga Manohari, that was a composition by Mysur Vasudevachar.
0: இதுவரை பாடியநல்லூர் ஈ பழனி அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்டீர்கள். சாத்தம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில்.
1: On Ragam 24/7 DTH, listening to a Nagaswaram recital by பாடியநல்லூர் ஈ பழனி. He was accompanied on the தவில் by சாத்தம்பாடி எஸ் நாகராஜன்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஈ காயத்ரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஈ காயத்ரி. ஷீ இஸ் அகாம்பனிட் பை சேர்த்தல ஸ்ரீ ஆர் அனந்தகிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம் and Shri T.V. Vasan on the ghatam. Nigashil mudalil, Siddhi Vinayakam, Muthusami Deekshithar Kruthi, Shanmuga Priya Ragam, Rupakathalam. The concert begins with Siddhi Vinayakam, composed by Muthusami Deekshithar, in Rag Shanmuga Priya, set to Rupakthal.

இனி ஹிமகிரி தனையே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஹிமகிரி தனையே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் சுத்ததன்யாசி செட் டு ஆதிதாள்.

இனி ஞானமொசகராதா தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு ஞானமொசகராதா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்வி கல்யாணி செட்டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இ காயத்ரி அவர்களின் வீணை இசை. சேர்த்தல ஆர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி இ காயத்ரி. ஷீ இஸ் அகாம்பனிட் பை சேர்த்தல ஸ்ரீ ஆர் அனந்த கிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் த கட்டம். இனி ஒகபரி கொகபரி அன்னமாச்சார் சாகித்யம் கரஹர பிரியா ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஒகபரி கொகபரி அன்னமாச்சார்ஸ் காம்போசிஷன் இன் ராக் கரஹர பிரியா செட் டு ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக அன்றி உலகம் ஆண்டாள் திருப்பாவை. The concert concludes with அன்றி உலகம் ஆண்டாள் திருப்பாவை.

நேயர்கள் இதுவரை கேட்டது இ காயத்ரி அவர்களின் வீண இசை. சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி இ காயத்ரி. ஷி வாஸ் அகாம்பனிட் பை சேர்த்தலா ஸ்ரீ ஆர் அனந்தகிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் த கட்டம்.